ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர் 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபர் தீவு வாழ் தமிழ் உறவுகள்.

இன்று பராபவ வருடம் ஆணி திங்கள் 27 நாள் ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், இலக்கிய சோலை, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழா வரும்.

குறளமுதம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பொருள்: உண்பவருக்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். மீண்டும் குறள்: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. குறள் எண் 12, அதிகாரம் வான் சிறப்பு.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களை தொடர்வது கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6:30 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ரங்கத் நாளை காலை 6:15 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி நார்த் பர்சேஜ் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ஹட்வே நாளை முற்பகல் 11:30 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ராணிச்சங்கா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நீர்களே, இன்று வேர்ல்டு பாப்புலேஷன் டே, அதாவது உலக மக்கள் தொகை நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 11 தேதி, அதாவது இதே நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை பெருக்கம், குடும்ப கட்டுப்பாடு, பாலின சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். 1987 ஜூலை மாதம் 11 தேதி அன்று உலக மக்கள் தொகை 500 கோடியை எட்டியது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூறும் வகையில் 1989 ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் உலக மக்கள் தொகை தினத்தை அறிவித்தது. உலகளாவிய மக்கள் தொகை பிரச்சனைகள், பாலின சமத்துவம் மற்றும் தாய்மார்களின் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. நிலையான வளர்ச்சி

வறுமை ஒழிப்பு மற்றும் மனித உரிமைகள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படுகின்றது. உலகளாவிய மக்கள் தொகை பிரச்சனைகளை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஆம் நேயர்களே, இன்று உலக மக்கள் தொகை நாள், வேர்ல்ட் பாப்புலேஷன் டே.

நேர்களே, தரமான வானொலியில் நிகழ்ச்சிகளை வழங்கி பங்கேற்பதற்காக உங்களை பிரஷார் பாரதி அன்புடன் அழைக்கிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சியை தயாரிக்கும் நிறுவனங்கள், நிகழ்ச்சியை தயாரிக்கும் உரிமை உடையவர்கள் மற்றும் நிகழ்ச்சியை திரட்டுபவர்கள் எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரப்போசலின் கீழ் தரமான வானொலி நிகழ்ச்சிகளை வழங்க பங்கேற்குமாறு பிரஷார் பாரதி உங்களின் விண்ணப்பங்களை வரவேற்கிறது. இதில் வருவாய் பகிர்வு முறை, அதாவது ரெவன்யூ ஷேர் மோட், இரண்டாவதாக விளம்பரதாரர் நிகழ்ச்சி முறை, அதாவது ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் மோட், மூன்றாவதாக இலவச முறையாக, அதாவது கிராட்டிஸ் மோடாக இருக்க வேண்டும். இதில் வானொலி நாடகங்கள், ஆவணப்படங்கள், கதை சொல்லல், ஆடியோ தொடர்கள், புதுமையான ஆடியோ வடிவங்கள், போட்காஸ்ட், வினாடி வினா மற்றும் இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் அடங்கும். நிகழ்ச்சிகள் இந்தி மொழியில் அமைய வேண்டும். 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் என்ற கால அளவில் இருத்தல் அவசியம். விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அனுப்பும் முன் பிரஷார் பாரதி கண்டென்ட் சோர்சிங் பாலிசி 2024 மற்றும் சமீபத்திய திருத்தங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என்ஐபிபியின் கீழ் தரப்படும் நிகழ்ச்சிகள் நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரப்போசலின் கீழ் பிரஷார் பாரதி ஆகாஷ்வாணி முடிவின்படி தேசிய மண்டல மற்றும் உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். தொடர்ந்து தகுதி வழிகாட்டுதல்கள், ஒப்பந்த நிபந்தனைகள், வருவாய் பகிர்வு, அகில இந்திய ஒளிபரப்பு விதிகள் மற்றும் வணிக விளம்பர விதிகளும் ஆகியவையும் இதில் பரிசீலிக்கப்படும். உங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி whoairportplayer@prasharbharathi.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். தேவையான அனைத்து விவரங்களுக்கு பிரஷார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளங்களை பார்க்கவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31 தேதியாகும். இந்தியாவின் பொது சேவை நிறுவனமான அகில இந்திய வானொலி நிலையம் உங்கள் படைப்பாற்றலை ஒலிபரப்பும். நீங்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது இலக்கிய சோலை.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது இலக்கிய சோலை. இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் தமிழுக்கு அமுதூட்டிய தமிழர் வரலாற்று தளங்கள் எங்கெங்கு உள்ளன என்பதை பற்றியும், தமிழர்களாகிய நாமும் வரலாற்று தளங்களுக்கு சென்று தமிழரின் பெருமையை தெரிந்து கொள்வோம். வாங்க நேர்களின் நிகழ்ச்சிக்கு போகலாம். நம் நாட்டின் தென்முனையாக கன்னியாகுமரி அமைந்துள்ளது. உலகுக்கு பொதுமறை வழங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்த ஐயன் திருவள்ளுவர் சிலையும் உள்ளது. முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் 133 அடி உயரத்தில் கம்பீரமாக இங்கு வீற்றிருக்கிறது. இதன் அருகிலேயே சுவாமி விவேகானந்தர் பாறை மற்றும் நினைவு மண்டபமும் அமைந்துள்ளது. அருகிலுள்ள சுற்றுலா இடங்கள் வட்டக்கோட்டை, உதயகிரி கோட்டை, சித்தாரல் மலைக்கோயில், ஜெயின் நினைவு சின்னங்கள், திருநந்திக்கரை குகைக்கோவில், குமரி கடற்கரை, காந்தி மண்டபம், தொட்டிப்பாலம், சுசீந்திரம் மற்றும் பத்மநாபபுரம் அரண்மனை ஆகியவை தென்முனை மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் அமைந்துள்ளது.

அடுத்ததாக பெருமை மிகு கீழடி. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழடி நமது தொன்மை வரலாற்றை மீட்டெடுத்த களமே. இங்கு நடந்த அகழ்வாய்வுகளில் சங்ககால மக்களின் நாகரிக அடையாளங்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ளன. பல பொருட்கள் கிடைத்துள்ளன. இவற்றைக் கொண்டு இங்கு ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழர் நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்த ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, கங்கை கொண்ட சோழபுரம், மயிலாடும் பாறை, கொடுமணல் போன்ற தொல்லியல் இடங்களையும் நாம் சென்று பார்க்கலாம். அடுத்ததாக சோழர் புகழ் கொண்ட தஞ்சாவூர். சோழர் தம் பெருமையை தமிழரின் கலைத்திறனை காவிரி செழிக்கும் தஞ்சையில் காணலாம். பார்க்க சலிக்காத பெரிய கோவில், கரிகாலன் பெயர் சொல்லும் கல்லணை, பிற்கால வரலாற்றை சொல்லும் சரபோஜி மகால், சரஸ்வதி மகால். இங்கு அமைந்துள்ள தஞ்சையை சுற்றி திருவையாறு, தாராசுரம், பட்டீஸ்வரம், கும்பகோணம், பழையாறை, கங்கை கொண்ட சோழபுரம், ஸ்ரீரங்கம், திருச்சி உள்ளிட்ட இடங்களையும் கண்டு களிக்கலாம்.

கண்ணகி விளையாடிய பூம்புகார். சங்க காலத்தில் சோழர்களின் முக்கிய துறைமுகமாக இருந்தது காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பூம்புகார், கண்ணகி பிறந்த இடமான இதை பற்றி சிலப்பதிகாரம் விவரிக்கின்றது. சிலப்பதிகார கலைக்கூடம் மற்றும் அருங்காட்சியகம், மாசிலா மணிநாதர் கோவில், கடற்கரை ஆகியவை இங்கு அவசியம் பார்க்க வேண்டிய தலங்கள். இதன் அருகில் நாம் பல சுற்றுலா இடங்கள் கொண்ட தரங்கம்பாடி, நாகப்பட்டினம் போன்ற இடங்களையும் நாம் காணலாம். பழமையை காக்கும் புதுச்சேரி. பிரெஞ்சு அடையாளங்களை கொண்டுள்ள புதுச்சேரி பழந்தமிழரின் நாகரிகம் செலுத்திருந்த இடங்களில் ஒன்றே. புதுச்சேரியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அரிக்கமேடு என்ற இடத்தில் நடந்த அகழ்வாய்வில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமானிய கால வணிக முறைகள், தமிழர் கடல் கடந்து வணிகம் செய்ததற்கான சான்று கிடைத்துள்ளன. புதுச்சேரியில் பிரான்ஸ் போர் நினைவிடம், பாரதி அருங்காட்சியகம், பொட்டானிக்கல் கார்டன், அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில் ஆகியவை காண தகுந்தவை. கலைக்கூடமாக அமைந்த மாமல்லபுரம். கல்லில் கலைவண்ணம் படைத்து சிற்பங்களுக்கு மரணமில்லா வாழ்வளித்த பல்லவர்களின் பெருமையை பறைசாற்றுகிறது மாமல்லபுரம். சோழர்களுக்கு முன்பே கற்கோயில்கள் எழுப்பியவர்கள் பல்லவர்கள். கடற்கரை கோயில், ஒற்றைக்கல் குடைவரை கோவில் சிற்பங்கள் காண்போரை வியக்க வைக்கின்றது. பல்லவர்களின் தலைநகராக இருந்த காஞ்சிபுரத்திலும் அவர்களின் கட்டடக்கலைகளை காணலாம். கோவலம், முட்டுக்காடு, புதுச்சேரி, சென்னை என சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் பல உள்ளன. தென்னிந்தியாவின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம், தென்னிந்தியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று காஞ்சிபுரம் கோவில். காஞ்சிபுரம் கோயில் நகரம் என்றும் பட்டு நகரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. காஞ்சிபுரம் பல வரலாற்று சிற்பங்களை தாங்கி நிற்கின்றது, பல வரலாற்று சிறப்புகளை தாங்கி நிற்கிறது. பல்லவர், சோழர் மற்றும் விஜயநகர பேரரசுகள் இந்நகரை ஆட்சி செய்து வந்துள்ளனர். இங்கு காமாட்சியம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், கச்சு பேசுவார் கோயில் ஆகிய கோயில்கள் பிரசித்தி பெற்றவை. இங்கு உள்ள கோயில்கள் பல்லவ மற்றும் தமிழர் கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளன. காஞ்சிபுரம் பட்டு நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்றதால் நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் பாடப்பெற்ற தலங்களில் காஞ்சிபுரமும் முக்கியமானதே. தொடர்ந்து கேட்டீங்கன்னா, தமிழகத்தின் மிக முக்கிய முத்திரையாக திகழ்கின்றது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த கோயிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தையே தாண்டி இந்தியாவை பெருமை கொள்ளும் சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர், பவனி ஆகியவை புகழ் பெற்றவை. இங்கு மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது. மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தலத்தினை பூலோக கைலாசம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதனால் இந்த தலத்தில் தரித்தாலோ, பெயரை படித்தாலோ, கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் பகுதியில் கோவிலின் சுவாமி சந்நிதி

கோயிலுக்கு இடதுபுறத்தில் ஆயிரம் கால் மண்டபம் கோயிலின் மற்ற மண்டபங்களை விட மிக மிக பிரமாண்டமான அளவில் பெரிதாக காணப்படுகின்றது. இதனால் 1949 மதுரையை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவரின் அமைச்சரான அரியநாத முதலியாரால் அமைக்கப்பட்டது. எனவே இவை ஆயிரங்கால் மண்டபம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் உள்ளன. இருப்பினும் தூண் சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஆம் நேயர்களே, இன்றைய இலக்கியச் சோலை நிகழ்ச்சியில் தமிழுக்கு அமுதூட்டிய தமிழர் வரலாற்று தலங்கள் பற்றிய சிறப்பான தகவல்களை நிகழ்ச்சியில் கேட்டோம்.

நேர்களே, இலக்கிய சோலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.